தாத்தும் நான் கெட்டு தான் கேட்டு தீ திட்டு கத்து கேனு கேனு கெடு தாதா தாதா தகன தாதா தாதா தகன கேன நகன கேன க தாக தீ கே நே தா தின் தாக தேட்டு தாது தகடா தகடா தடுதுக தடுதுக தாகின நதிக்கு தின நதிக்கு தின நதிக்கு தின நகன நகன நதிக்கு தீ தாக தாக தீ தீ தகன நன தாகின நதிக்கு தின நதிக்கு தின நதிக்கு தின நகன நகன நதிக்கு தீ தாக தாக தீ தீ தகன நன